0: قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد وإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب رواه أبو داود
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய தியபா மீஹும் ஹஸத வெரிகம பிர்வதி வே எகமா துருஹலி வாஷ ஃபஹே ஹம கஷவரும் அலிஃபான் தர்கா அந்த ஹுஸ்கல்லாஹி ஹஸத வெரிகம் ஹே கந்த தக்கா ஹுஸ்கல்லை
2: ಮೀ ದಿವೆಹಿರಾಜ್ಯಗಳು ದಿವೆಹಿರಾಜ್ಯಗಳು ಫತಿಹ ಹತರುಗಡಿ ತಿರೀಸ್ ಹ್ಯಾಮಿನೆಟ್ ಕಮಿಗೆ ನೆಸ್ತೇನೆ ಮಿರೇಗೆ ಫತೀಸ್ ನಮಾದ ಒಗುತುಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿತ್ವ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು